மாலஹாரி தாரி மாய மீர மனவிகார் கடன மோன முரளிதார் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய் கிருஷ்ண ஜெய கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண.